0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை.
2: On Ragam 24/7 DTH, we bring you
3: to a violin recital by A.G.A. Nyanasundaram. He is accompanied on the mridangam by R. Ramesh. First, he begins with a varnam in Ragam Balaji in Adithalam, composed by Lalkudi G. Jayaraman.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை.
1: On Ragam 24/7 DTH, Anytime Indian Music, you are listening
2: to a violin recital by A.G.A. Jnanasundaram. He is accompanied on the Mridangam by R. Ramesh. A.G.A. Jnanasundaram continues his violin recital with Maragadavallim in Raga Kamboji, composed by Muthuswami Dikshadar, set to Adithalam.

0: On Ragam 24/7 DTH, Anytime Indian Music, we brought you
1: to a violin recital by AGA Jnanasundaram. He is accompanied on the mridangam by R. Ramesh.
2: இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
0: This program was a contribution by AIR Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: சி சரோஜா அவர்களும் சி லலிதா அவர்களும் பாடுகிறார்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் நிக்கில லோக டி கே கோவிந்தராவ் இயற்றிய தன்யாசி ராகவர்ணம் ஆதிதாளம்.

ஸ்ரீ சரோஜா அவர்களும் ஸ்ரீ லலிதா அவர்களும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலி, கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இனி சாரசமுகி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் கௌடமல்கார், ரூபகதாளம்.

0: சி சரோஜா அவர்களும் சி லலிதா அவர்களும்
1: பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டம். நிகழ்ச்சி நிறைவாக தேவி பாவனி சுவாதி திருநாள் கிருதி சாவேரி ராகம் தானம் ஆதி தாளம்.

0: சி சரோஜா அவர்களும் சி லலிதா அவர்களும்
1: பாட்டு கேட்டோம்.
0: மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.
2: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
3: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி எல் குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர் வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் நாட்டக்குறிஞ்சி ராகவர்ணம், ரங்கசாமி நட்டுவனார் இயற்றியது, ஆதி தாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் அ வர்ணம் இன் ராக் நாட்டக்குறிஞ்சி செட் டு ஆதி தாள், கம்போஸ்ட் பை ரங்கசாமி நட்டுவனார்.

இனி நின்னு ஜூச்சி, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம். லிசன் நவ் டு நின்னு ஜூச்சி, கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர், இன் ராக் சௌராஷ்டிரம், செட் டு ஆதிதாள்.

இனி பருவம் பார்க்க நியாயமா ஆனையா பாடல் தன்யாசி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு பருவம் பார்க்க நியாயமா, ரிட்டன் பை ஆனையா, கம்போஸ்ட் இன் ராக் தன்யாசி, செட் டு ரூபகதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி எல் குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர் வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம், அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். இனி ராம ராம குணசீமா, சுவாதி திருநாள் சாகித்யம், ராகம் சுமேந்திர மத்யமம், ஆதிதாளம். லிசன் நவ் டு ராம ராம குணசீமா, கம்போஸ்ட் பை சுவாதி திருநாள், என் ராக் சுமேந்திர மத்யமம், செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி.எல். குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி.எல். குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர். வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என். ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.